438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆணி திங்கள் 28ஆம் நாள் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கியம் முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலாவரும். குரல் அமுதம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பொருள்: கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடப்பர், மற்றவர் நீந்தவும் மாட்டார். மீண்டும் குரல்: பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். குரல் எண் 10.

தகவல் நேரம். வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், கூடுதலாக 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் மீன்பிடிக்க வரும் 13ஆம் தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து EMP நார்த் பேசஸ் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங்கலேண்ட் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV கமோட்டா நாளை காலை மணி 6:15 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை மணி 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV பம்புகா நாளை காலை மணி 6:15 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை மணி 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ஜாலிபாய் நாளை முற்பகல் 11 மணிக்கு சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் மணி 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ராணி சங்கா நாளை முற்பகல் மணி 11:30 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை மணி 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை பிற்பகல் மணி 2:30 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை மணி 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ஹட்பி நாளை மாலை 5 மணிக்கு சுராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மறுநாள் காலை மணி 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று மலாலா தினம். ஒவ்வொரு ஆண்டும் July 12 மலாலா தினம் உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது. பெண் கல்விக்கான உலகளாவிய உரிமைக்காக குரல் கொடுத்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இளம் வயதில் நோபல் பரிசினை வென்றவரான மலாலா யூசுப்சாயின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. 2012 தீவிரவாத தாக்குதலில் இருந்து மீண்ட மலாலா 2013 தனது 16வது பிறந்த நாளில் ஐக்கிய நாடுகள் சபையில் வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தினார். அவரது அந்த செயலை பாராட்டி July 12 ஐக்கிய நாடுகள் சபை மலாலா தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. பெண் குழந்தைகள் கல்வி கற்பதன் அவசியத்தை உலகத்திற்கு உணர்த்துவதும், அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். மலாலா தனது 17வது வயதில் 2014 அமைதிக்கான

நோபல் பரிசை பெற்று வரலாற்றின் மிக இளம் வயதில் நோபல் பரிசு வென்றவர் என்ற சாதனையை படைத்தார். நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. பிரசார் பாரதி, ஆகாஷ்வாணி, ஸ்ரீ விஜயபுரம் உயர்தர ரேடியோ நிகழ்ச்சிகளை பெறுவதற்கான நிகழ்ச்சி முன்மொழிவுகளை அழைக்கும் அறிவிப்பு NIPP-க்கான முன்மொழிவுகளை அழைக்கிறது. வருவாய் பகிர்வு முறை, நிதியளிக்கப்பட்ட நிகழ்ச்சி முறை, இலவச முறை என மூன்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ரேடியோ நாடகங்கள், ஆவணப்படங்கள், கதை சொல்லல் மற்றும் ஆடியோ தொடர்கள், புதுமையான ஆடியோ வடிவங்கள், போஸ்ட் கார்ட், வினாடி வினா, போட்டிகள் மற்றும் இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் ஆகியவை நிகழ்ச்சி வடிவங்களாக இருக்கும். நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்தி மொழியில் 14 அல்லது 28 நிமிடங்கள் நீளத்தில் தேவைக்கு ஏற்ப தயாரிக்கப்படலாம். விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கு முன் பிரசார் பாரதி உள்ளடக்க ஆதார கொள்கை 2024 மற்றும் அதன் சமீபத்திய திருத்தங்களை கவனமாக படிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். NIPP-இன் மூலமாக பெறப்படும் நிகழ்ச்சிகள் பிரசார் பாரதி ஆகாஷ்வாணி முடிவின்படி தேசிய, மண்டல மற்றும் உள்ளூர் ரேடியோ நிலையங்கள் உட்பட ஆகாஷ்வாணி நெட்வொர்க்கில் ஒளிபரப்பப்படலாம். இந்த கொள்கையில் தகுதி நிகழ்ச்சி வழிகாட்டுதல்கள், ஒப்பந்த நிபந்தனைகள், வருவாய் பகிர்வு மற்றும் AIR ஒளிபரப்பு குறியீடு மற்றும் வணிக விளம்பர குறியீடு பற்றிய விவரங்களும் உள்ளன. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் தங்கள் முன்மொழிவுகளை அனைத்து தேவையான விவரங்கள் மற்றும் ஆதரவு ஆவணங்களுடன் எங்கள் மின்னஞ்சல் முகவரி hoarpoartblar@prasarbharatia.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு சமர்ப்பிக்கலாம். விரிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகளுக்கு பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணியின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை பார்வையிடவும். முன்மொழிவு விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/7/2026. உங்களின் படைப்பு உள்ளடக்கத்தை இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பாளருக்கு கொண்டுவர இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த பதிப்பில் நிகழ்ச்சிகள் இந்தி மொழியில் 16 அல்லது 28 நிமிடங்கள் இருக்க வேண்டும் என்பது முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பொது நலன் கருதி ஆகாஷ்வாணியால் வெளியிடப்பட்டது. நேயர்களே, இன்று சர்வதேச நம்பிக்கை தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹோப் என்பது ஆண்டுதோறும் ஜூலை 12 தேதியன்று அனுசரிக்கப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 தேதியன்று அனுசரிக்கப்படுகிறது. இது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட உலகளாவிய நடவடிக்கை தினமாகும். நம்பிக்கையை ஒரு வெறும் உணர்வாக பார்க்காமல் அதை ஒரு திறமையாக வளர்த்துக் கொள்ளவும், மனநலத்தை மேம்படுத்தவும், மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுகிறது. கடினமான சூழ்நிலைகளில் மன உறுதியை வளர்ப்பது மற்றும் உலகளாவிய ஒற்றுமையை ஊக்குவிப்பது, பள்ளிகள், சமூக அமைப்புகள் மற்றும் தனிநபர் கல்வி விவாதங்கள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பிற சமூக ஒருங்கிணைப்பு நிகழ்வுகளை நடத்துகின்றனர்.

இன்றைய நெஞ்சம் மறுப்பதிலே நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி கலைமாமணி அவர்கள் பாடிய பாடல்களை நம் நெஞ்சம் மறுப்பதில்லை, அவரை நினைவு கொள்ளும் நாள் என்று.

நேயர்களே, தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி அம்மாள் தனது 88வது வயதில் வயது மூப்பு காரணமாக இயற்கை எய்தியுள்ளார். இவரது மறைவிற்கு தமிழ் அமுதம் பிரிவு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது.

இவர் தெலுங்கு பிராமண குடும்பத்தில் 1938 ஏப்ரல் 23 ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் பல்லவட்லா என்ற ஊரில் ராமமூர்த்தி சத்யாவதி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார். சிறு வயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டார். நாதசுர மேதை பைடிசாமி என்பவரிடம் முறையாக இசைப்பயிற்சியை பெற்றார். சென்னைக்கு இடம்பெயர்ந்த ஜானகி ஒப்பந்த அடிப்படையில் கோரஸ் பாடும் பாடகியாக வேலைக்கு சேர்ந்தார். 1956 தன்னுடைய 18வது வயதில் ஆல் இண்டியா ரேடியோவில் நடத்தப்பட்ட பாட்டு போட்டியில் அபாரமாக பாடி 2வது இடம் பிடித்து குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் கைகளால் பரிசு பெற்றார்.

நேயர்களே, ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நிலை நேரப்படி மாலை 5:19 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களே. ஆயிரத்து 1957 வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இடம்பெற்ற பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல் இவரது முதல் பாடலாகும். அடுத்த நாளே அவருக்கு தெலுங்கு படத்தில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. கண்டசாலாவுடன் இணைந்து பாடினார். இதைத் தொடர்ந்து பல படங்களில் பாடும் வாய்ப்பு கிட்டியது. 25 ஆண்டுகளில் தென்னிந்திய மொழிகளில் மட்டுமல்லாமல் கொங்கணி, துளு, சௌராஷ்டிரம், இந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் ஆயிரக்கணக்கான

பாடல்களை பாடியுள்ளார். 17 மொழிகளில் பாடிய ஒரே பாடகி என்ற பெருமை பெற்றவர். அனைத்து பின்னணி பாடகர்களுடன் இணைந்தும் பாடியுள்ளார். இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி கூட்டணி தென்னிந்திய இசைத்துறையில் தனி முத்திரை பதித்தது. பாடலில் புதிந்துள்ள உணர்ச்சி மற்றும் நடிகைகளுக்கு ஏற்ற வகையில் குரலை மாற்றி பாடக்கூடியவர். குழந்தை குரலில் பாடுவதில் வல்லவர். இவர் பாடிய தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, செந்தூரப்பூவே, காற்றின் எந்தன் கீதம், நெஞ்சினீலே நெஞ்சினீலே, ராதை கேற்ற கண்ணனோ, அம்மா அம்மா போன்றவை காலத்தால் அழியாதவை. திரைப்பட பின்னணி பாடல்கள், தனி பாடல்கள் என பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார்.

தமிழ் தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தானே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். ஒரு தெலுங்கு படத்திற்கு இசையமைத்துள்ளார். கலைமாமணி கேரள மாநில சிறப்பு விருது பெற்றவர். சிறந்த பாடகிக்கான தேசிய விருது 4 முறை, கேரள அரசு விருது 14 முறை, ஆந்திர அரசு விருது 10 முறை, தமிழக அரசு விருது 7 முறை பெற்றவர். இலங்கையில் 1992 இவருக்கு ஞானகான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 2013 மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது. மிகவும் தாமதமாக கிடைக்கும் கௌரவம் என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். தென்னிந்திய குயில், இந்திய இசை பேரரசி ஜானகி அம்மாவின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும்.

இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய துள்ளும் இசைவு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.